சத்து பச்சி அரங்காதி துப்பு பரசாத்தி சோழரங்கி தருத்தி கோட்டரங்கா ஹேலரியா ஓ தோன கோயில்